0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயுகுகுகு ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஜுன்கிரே வேர் குவாரோ
0: யும் ஜுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரமேப்பாச்சோ
2: இவான்லாம் யுபிரோதா
1: ETV Winyo or Radio.

0: in the rest of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேர்க்குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இட்டியுன்னோ ஓர் ரேடியோ.

0: மார்மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரமே பாச்சோ
0: பிமாரமே பாச்சோ
2: இவான்லாம் யோபிரோ டெலா ஆ இரோகா காமு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.